பரிசரணான் சவத்தியாகன் தரிபிருகாசன் தெல்லாங் விடுப்பாகி ஜபியா பிரபசோய் நானுக்கநாமரத்தே சுகஹோய் சேவக்கி மசபுரி பஹி சத்குருத்தே நிர்மலு மத்லை ஜனகு பிரபுஹோய உதயால் சேவக்கி நோ சதானிஹால் பந்தன் காடு முக்தன் பஹ ஜன மரண தூக் பிரமுகாயம் ஏஹ பொன்னி சர்